0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 9:29. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:30.
2: ஆல் இந்தியா ரேடியோ. அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
3: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம்
4: பிடிங்க. கிஸ் ரூப் மே பாரத் ஹி துனியா மே அப்னா யோக்தான் தே ரஹே ஹே ஔர் ஏக் ஓர் பிரதிபா கோ உச்சித் அவசர் மில் ரஹா ஹே, நயே நயே நவாச்சார் ஹோ ரஹே ஹே ஔர் படே பைமானே பர் ரோஜ்கார் கா ஸ்ரிஜன் ஹோ ரஹா ஹே. வைஷ்விக் பிரதிஸ்பர்தா மே பாரத் துனியா கே படி படி கம்பெனியோ கோ ஆகே படனே மே யோக்தான் தே ரஹா ஹே. குச்ச இன்ஹி விஷயோ பர் ஹம் ஆஜ் சர்ச்சா கரேங்கே அப்னே இஸ் அங்க் மே. हमारे साथ इस विषय पर चर्चा के लिए आमंत्रित है डॉक्टर रंजीत मेहता, सीईओ और सेक्रेटरी जनरल PHDCII. स्वागत है आपका डॉक्टर मेहता.
5: बहुत बहुत धन्यवाद.
4: वित्त मंत्री निर्मला सीतारमन ने आज नई दिल्ली में भारतीय उद्योग परिसंघ की ओर से आयोजित GCC बिजनेस समिट को संबोधित किया.
6: Today, the greatest competitive advantage lies in generating knowledge, applying technology, and solving complex problems. That's what the GCCs are. It's not as if it's a slightly upgraded version of your backroom, back-off, or office space, the BOPs. No, this is a completely different domain. It has a lot of technology, no doubt, but the new human intervention, human skills, and the human knowledge which gets crystallized, what makes this century going to stand out in the name of GCC.
4: शुरुआत डॉक्टर साहब हम यहीं से करना चाहेंगे कि वैश्विक प्रतिस्पर्धा में हमारी जो वैश्विक क्षमता केंद्र है वो किस रूप में योगदान दे रहे हैं, और उससे भी पहले समझना चाहेंगे आम जुबान में आम लोगों के लिए ये वैश्विक क्षमता केंद्र क्या है और किस रूप में यहाँ प्रतिभा का, तकनीक का संगम हो रहा, बड़ी कंपनियों के लिए हम उत्पाद बना रहे.
5: पिछले अगर दशक में देखें तो भारत एक बहुत ही प्रेफर्ड डेस्टिनेशन हो गया है ग्लोबल कैपेबिलिटी.